0: போரிங் லாங் டிரைவ்ஸ்கி டயரிங் வொர்க் அவர்ஸ்கி ஒர்க்கட்டே சொல்யூஷன் ரேடியோ சுரபி அமெரிக்காலோ தெலுங்கு தேசம்.
1: யூ ஆர் லிஸ்னிங் டு ரேடியோ சுரபி 107.9 FM HD3.
2: தீம் தக்கத்தாளாங்கு தக்க தீமி தீம்

0: கவிந்தலுக்கு கேரிந்தலுக்கு கேராஃப் அட்ரஸ் ரேடியோ சுரபி.
1: ரேடியோ சுரபி KDXX 107.9 FM HD3 லூயிஸ்வில் டெக்சஸ் அமெரிக்காலோ தெலுங்கு நேஸ்தம்.
2: You're listening to Radio Surabhi 107.9 FM HD3.

0: நவீன்தலகி கேரின்தலகி எரா அட்ரஸ் ரேடியோ சுரபி
1: ரேடியோ சுரபி KDXX 107.9 FM HD3 லூயிஸ்வில் டெக்சாஸ் அமெரிக்காலோ தெலுங்கு நேஸ்தம்.
2: You're listening to Radio Surabhi 107.9 FM HD3.

எட்டம் பட்டா தாரை சுட்டை தேசந்தூபத்தை நடிசத்துண்டே பூமி பத்திரலைய நிலவாலே ஆகாசம் எத்தே பெஞ்சால இன்னும் கொலவாலே தந்திரம் கிங்காலு தே தப்பாலு